0: ஓகே.
1: நேட்டவின சிந்து அஹனாத்ரே ஹித சனசன சிந்து அஹனத் ஒப கேமதினம் www.livefm.lk சைட் டக்கரகிகின் கலாசிக் ரேடியோ சிலக் கரான் கலாசிக் ரேடியோ திசவன ரெந்துனு ஹதவதே ஸ்பர்ஷய ஒப ஆதரே கரண கலாசிக் ரேடியோ ரேடியோ கார்டன் டியூனின் ரேடியோ FM யன ஏப் ஹரஹா வகேம தவத் வெப்படவி கணனாவக்கொசே ஷ்ரவனே கலஹகி
2: லங்காவே வேளாவ உதே 7:20.

0: தான் காவே விலாவிங்
1: லைவ் FM.LK
2: ருஹுனட ராஜராட்டட சிங்கடகலட www.liveFM.LK